அவருடைய நாமம் எல்லா விதத்துக்கும் ஏற்ற நாமமாக இருக்கின்றது. நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எங்களை தாங்கி வழி நடத்துகின்ற நாமம் இயேசுவின் நாமமாக இருக்கின்றது. அந்த நாமத்தை நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டிய பிள்ளைகளாக இருக்கின்றோம். பிரியமானவர்களே, தேவனுக்கு உகந்த பலியாக நாங்கள் எங்களுடைய ஸ்தோத்திர பலிகளை, நன்றி பலிகளை உண்மையான உள்ளத்தோடு செலுத்தி தேவனுடைய நாமத்தை பிரியப்படுத்துவோம். இணைந்திருங்கள் கிருபை நேவானுடைய நூடாக. இது உங்களுக்காக அடுத்த பாடல்.

0: வீராத்திரைப்படத்துக்காக இசைஞானி இளையராஜாவின் இசையில் பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் கேட்டோம். வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியில் நேரம் 6:54 நிமிடம்.
1: ஃபேஷன் பக் ஹாலிடே டீல்ஸ், தேர்ந்தெடுக்கப்பட்ட கிட்ஸ் ஐட்டம் ஒன்றை வாங்கினால் மேலும் 2 ஃப்ரீ. பெண்கள் ஆண்கள் சிறுவர் சீருடைகள் மற்றும் டாய்ஸ்களுக்கு 20% வரை தள்ளுபடி. ஃபேஷன் பக் வாழ்க்கைக்கு ஒரு புது வடிவம் தரும்.
2: சிடிபி நிலையான வைப்புகள் மூலம் 15% வரையான நிகரற்ற அனுகூலங்கள். மேலதிக விவரங்களுக்கு 0117-388-388 அழைக்கவும். பிபிபி எல்கேஏ அவுட்லுக் ஸ்டேபிள் ஃபிச் ரேட்டிங் ஸ்ரீலங்கா லிமிடெட் மதிப்பீடு பெற்றது. இலங்கை மத்திய வங்கியால் அங்கீகரிக்கப்பட்ட உரிமம் பெற்ற நிதி நிறுவனமாகும்.
3: வணக்கம் தாயகம், செய்திகளின் பின் தொடரும்.
4: அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கம். தேசத்தின் குரல் பத்திரிகை கண்ணோட்டம் ஊடாக இணைந்திருக்கின்றீர்கள். இன்று 19 ஆகஸ்ட் மாதம் 2026 புதன்கிழமை. முதலாவதாக வீரகேசரி பத்திரிகை. கூச்சல் எதிர்ப்புக்கு மத்தியில் 22 திருத்தம் சமர்ப்பிப்பு. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சபையில் எழுந்து பதாகைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் என்ற செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் மாத்திரமின்றி ஏனைய பத்திரிகைகளிலும் கூட பிரதான தலைப்புச் செய்தியாக பிரசுரமாகியிருக்கிறது. எதிர்க்கட்சிகளின் கடும் கூச்சல் குழப்பங்களுக்கு மத்தியில் 22 அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷண நாணயக்காரவினால் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. 22 சவாலுக்குட்படுத்தி 6 விசேட மனுக்கள் என தலைப்பிடப்பட்ட செய்தியும் கூட பக்கத்திலேயே பிரசுரமாக இருக்கின்ற அதேபோலே ஜனநாயகத்தை அழிக்கும் அரசாங்கம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச விசனம் என தலைப்பிடப்பட்ட ஒரு செய்தியும் காணப்படுகிறது. ஆடை விவகாரத்தை கொண்டு இனவாதத்தை தூண்ட வேண்டாம், கல்முனை வைத்தியசாலை ஊழியர் பிரச்சினை குறித்து அரசாங்கம் பதில் என தலைப்பிடப்பட்ட ஒரு செய்தியும், தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய நடவடிக்கை, ஓமானிலிருந்து அழைத்து வரப்பட்ட சமித்புர சத்து என தலைப்பிடப்பட்ட செய்தி புகைப்படத்தோடும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கிறது. அடுத்ததாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை. 22 திருத்தம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பு. எதிர்க்கட்சிகள் போர்க்கொடி ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டதால் சபையில் பெரும் அமளி துமளி, ஜனநாயகத்துக்கு இறுதி சடங்கு எனவும் கடும் கொந்தளிப்பு என்றவாறுதான் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாக இருக்கிறது. 22 திருத்தம் அஞ்சும் அளவுக்கு கருப்பு பேய் அல்லவென தலைப்பிடப்பட்ட செய்தியும் இருக்கின்ற அதேபோல டிசம்பரில் பிரதம நீதியரசர் ஓய்வு, தனி ஒருவருக்காக வந்துள்ள 22 என தலைப்பிடப்பட்ட செய்தியும் கூட பிரசுரமாக இருக்கிறது. புதிதாக 10 எலும்புக்கூடுகள் இன்றுடன் அகழ்வு நிறைவு, செம்மணிக்கு சாட்சியாளர்கள் இருக்கிறார்களா அமைச்சரும் நடிந்த கேள்வி என தலைப்பிடப்பட்ட செய்திகளும் பக்கத்திலேயே பிரசுரமாக இருக்கின்ற அதேவேளை ஜனநாயகத்தை அழிக்க கொண்டுவரப்படும் 22 எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் ஆவேசம் என தலைப்பிடப்பட்ட செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக காணப்படுகிறது. கட்டாய உழைப்பாளிகள் அடங்கலாக நாட்டில் 139,000 நவீன அடிமைகள் என தலைப்பிடப்பட்ட செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரமாக இருக்கின்ற அதேபோல 2027 புதிதாக 23,000 ஆசிரியர்கள் பிரதமர் ஹரிணி தெரிவிப்பு என்ற செய்தியும் கூட இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கிறது. இறுதியாக இன்றைய தினகரன் பத்திரிகை எடுத்துக்கொண்டால் எதிர்க்கட்சியினரின் கற்பனை போல 22 திருத்தம் பேயோ பிசாசோ அல்ல, விரும்பினால் உயர்நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்தலாம், நீதிமன்றம் வழங்கும் தீர்மானம் செயல்படுத்தப்படும் என தலைப்பிடப்பட்ட செய்தி நீதி அமைச்சர் ஹர்ஷண நாணயக்காரவின் புகைப்படத்தோடு பிரதான தலைப்புச் செய்தியாக இன்றைய தினகரன் பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கிறது. கெஹலிய பிணையில் விடுதலை என தலைப்பிடப்பட்ட செய்தி அவருடைய புகைப்படத்தோடு கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரமாக இருக்கின்ற அதேபோல இலங்கைக்கான அமெரிக்க வரிச்சலுகை குறைப்பு, ராஜதந்திர வெற்றி, GSP வரிச்சலுகை தொடர்பிலும் ஐரோப்பிய யூனியனுடன் பேச்சு என தலைப்பிடப்பட்ட செய்தி வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹீரத்தின் புகைப்படத்தோடு பிரசுரமாக இருக்கிறது. செம்மணி உட்பட தமிழின படுகொலைகள் சகலத்துக்கும் சர்வதேச விசாரணை வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கோரியிருப்பதாக ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இன்றைய தினகரன் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் விசேட கல்வித் தேவையுடைய மாணவர்களுக்கு மாதம் 5,000 ரூபாய் அமைச்சரவை அனுமதி என தலைப்பிடப்பட்ட செய்தியும் இன்றைய தினகரன் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கின்றமையை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்தளவில் தேசத்தின் குரல் பத்திரிகை கண்ணோட்டம் நிறைவுக்கு வருகின்றது. தொகுத்து வழங்கி விடைபெறும் நான் மதிவதனிக்குமார். தொடர்ந்து முடிந்திருங்கள் சக்தி FM நியூஸ் ஹஸ்டின் காலை நேர பிரதான செய்தியில் மீண்டும் இணையலாம். வணக்கம்.
2: த
5: The morning brief. தேசத்தின் குரல்.
6: வழங்கியது
7: அனைவருக்கும் கரம் தந்த, பயணத்திற்கு உறுதி கரம் தந்த, நாட்டிற்கு உயர்ந்த 30 வருட விசேடத்துவத்தின் பெருமிதம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன்.

வணக்கம் நேர்களை, இன்றும் பல்வேறு விளையாட்டு செய்திகளோடு சக்தியின் ஸ்போர்ட்ஸ் பிளாஷில் சந்திக்கின்றோம். இலங்கை அணிக்கும் இந்திய அணிக்கும் இடையே இடம்பெற்று வருகின்ற முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் கடைசி நாள் இன்று. இந்த போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் இன்னும் 288 ஓட்டங்கள் தேவை. கைவசம் 6 விக்கெட்டுகள் மட்டுமே காணப்படுகின்றன. இந்த போட்டியில் இந்திய அணியின் வெற்றி வாய்ப்புகள் இப்போது அதிகமாக தென்படுகின்றன. இந்தியா இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் 462 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. தேவ்தத் படிக்கல் 167 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். இலங்கை முதல் இன்னிங்ஸில் 284 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. சோனால் தினுஷன் 100 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். நிரோஷன் டிக்வெல் 80 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். இந்தியா இரண்டாம் இன்னிங்ஸில் 193 ஓட்டங்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதில் ரிஷாட் பந்த் மட்டுமே சிறப்பாக அரைசதத்தை பெற்று 66 ஓட்டங்களை குவித்தார். இலங்கை அணி இரண்டாம் இன்னிங்ஸில் நேற்றைய 4 நாள் ஆட்ட நேர முடிவின் போது 84 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்திருக்கின்றது. இதில் தனஞ்சேடி சில்வா 31 ஓட்டங்களோடும் சோனால் தினுஷ 25 ஓட்டங்களோடும் ஆட்டமிழக்காமல் காணப்படுகின்றனர். இந்த போட்டியில் கடைசி நாளான இன்று இலங்கை அணி வெற்றி பெற இன்னும் 288 ஓட்டங்கள் தேவை. அதே சமயம் நேற்று தினம் களத்தடுப்பில் ஈடுபட்ட போது தினேஷ் சந்திமால் உபாதைக்கு உள்ளானார். இதனால் உடனடியாக இவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு ஸ்கேன் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இருந்தாலும் பாதிப்புகள் பெரிதாக இல்லை. இவருக்கு மாற்று வீரராக நேற்றைய தினம் பசிந்து சூரிய பண்டாரா அறிமுக வாய்ப்பை பெற்றார். இருந்தாலும் அவரும் நேற்று ஓட்டம் எதுவும் புறாமல் ஆட்டமிழந்து சென்றார். நேற்றைய தினம் இந்தியாவின் துடுப்பாட்ட வீரரான ரிஷாத் பந்த் பல சாதனைகளை படைத்திருக்கிறார். டெஸ்ட் அரங்கில் 100 சிக்ஸர்களை பெற்ற முதல் இந்திய வீரராக இடம் பிடித்தார். ஒட்டுமொத்தமாக 4 சர்வதேச வீரராக இவர் இடம் பிடித்திருக்கிறார். ஏற்கனவே பென் ஸ்டோக்ஸ் 138 சிக்ஸர்களையும், பிரண்டன் மெக்கலம் 107 சிக்ஸர்களையும், அடம் கில்கிரிஸ்ட் 100 சிக்ஸர்களையும் பெற்றுள்ளார்கள். அதே சமயம் டெஸ்டில் அதிவேகமாக 100 சிக்ஸர் அடித்தவர்கள் பட்டியலில் ரிஷாத் பந்த் முதலிடத்தை பெற்றுள்ளார். அதேவேளை டெஸ்டில் குறைந்த பந்துகளில் 100 சிக்ஸர் அடித்தவர்கள் வரிசையிலும் ரிஷாத் பந்த் இடம் பிடித்தார். இதுவரை 4918 பந்துகளை சந்தித்து இந்த 100 சிக்ஸர்களை அடித்திருக்கிறார். அடம் கில்கிரிஸ்ட் 6578 பந்துகளை டெஸ்ட் கிரிக்கெட்டில் சந்தித்தே 100 சிக்ஸர்களை அடித்திருந்தார். பென் ஸ்டோக்ஸ் 9042 பந்துகளை சந்தித்தே 100 சிக்ஸர்களை அடித்திருந்தார். பிரண்டன் மெக்கலம் 9756 பந்துகளை சந்தித்தே 100 சிக்ஸர்களை பெற்றிருந்தார். பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி 3 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட இங்கிலாந்துக்கு சென்றிருக்கின்றது. இங்கிலாந்து பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான முதலாவது போட்டி இன்று ஆரம்பமாகின்றது. ஜோரூட் தலைமையிலான இங்கிலாந்து அணி நியூசிலாந்துக்கு எதிரான தொடரை இழந்த பிறகு இந்த போட்டியில் கால் பதிக்கின்றது. மேற்கிந்தியர்களுக்கு எதிரான தொடரை சமன் செய்த கையோடு வந்த பாகிஸ்தான் பயிற்சி போட்டியில் வெற்றி பெற்றது. அந்த நம்பிக்கையோடு இந்த போட்டியில் இன்று களம் காண்கின்றது. பாகிஸ்தான் அணியின் தலைவரான பாபர் அசம் பயிற்சி ஆட்டத்தின் போது வலது கையில் காயமடைந்திருக்கின்றார். எனவே அந்த காயத்தின் காரணமாக இன்றைய போட்டியில் அவர் விளையாட மாட்டார். இவருக்கு பதிலாக சல்மான் அகா அணியை வழிநடத்துவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டு அணியிலும் சிறந்த வீரர்கள் இருப்பதால் போட்டி விறுவிறுப்பாக அமையும். இந்த இரண்டு அணிகளும் இதுவரை 92 போட்டிகளில் ஒன்றையொன்று நேருக்கு நேர் சந்தித்திருக்கின்றன. 30 போட்டிகளில் இங்கிலாந்தும் 23 போட்டிகளில் பாகிஸ்தானும் வெற்றிகளை பெற்றுள்ளன. 39 போட்டிகள் வெற்றி தோல்வியற்ற நிலையில் முடிவடைந்துள்ளன. இவைதான் காலை வேளையில் நாங்கள் கொண்டு வந்த விளையாட்டு செய்திகள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். விடைபெற்றுக் கொள்வது என்று உங்கள் அன்பின் சி கே மயூரன். வணக்கம் நேர்களே. Flash. Flash.

0: நாங்க செய்யற சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும். பஸ் ஸ்டாண்ட், ஹாஸ்பிட்டல், ரோட்ஸ், பப்ளிக் டாய்லெட், பீச், பார்க், இந்த மாதிரியான பொது சொத்துக்களை சேதப்படுத்தாம பாதுகாப்போம். ஞாபகப்படுத்துவது வணக்கம் தாயகம்.
1: சக்தியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய காலை நேரத்தை இன்னும் சந்தோஷமாக மாற்றுகின்ற எங்களுடைய வணக்கம் தாயகத்தில் நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. எங்களுக்கு வாகனம் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அந்த வாகனத்தை நாங்கள் தெரிவு செய்கின்ற நேரத்தில் சரியான வாகனமாக தெரிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்றோம். சரியான வாகனம் என்றால் எப்படிப்பட்ட வாகனமாக இருக்க வேண்டும்? அது உங்களுக்கு வந்து எந்த சிக்கலையும் ஏற்படுத்தாத வாகனமாக இருக்க வேண்டும். அப்படியான ஒரு வாகனம் தான் BYD அப்படின்றத மறக்காதீங்க. உங்களுக்கு எலக்ட்ரிக் வாகனமாக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் எலக்ட்ரிக் பெட்ரோல் ரெண்டும் வேலை செய்யக்கூடிய வாகனமாக இருக்கலாம். இந்த எதை வேண்டுமானாலும் நீங்கள் தெரிவு செய்து கொண்டு உங்களுக்கு பிடித்த கனவு வாகனத்தில் உலா வருவதற்கு BYD இப்பொழுது சிறந்த வாகனமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது.
2: இதுவும் BYD-யோட டெஸ்ட் டிரைவ் இருக்குல்லையா பா, நமக்கு வண்டியில இருந்து இறங்குறதுக்கே மனசு வராது. இன்னொரு ரவுண்ட் போயிட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். டெய்லி நம்ம எங்கேயாவது போறதா இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து டூர் போகிறது, இந்த மாதிரியான பயணங்கள் எல்லாமே ஒரு பெஸ்ட்டான சிறந்த ஒரு பயணமாக இருக்கணுமா இருந்தால் எந்த வண்டியில் நம்ம ட்ராவல் பண்ணுறோன்றது முக்கியம். அதுக்கு தான் சொல்கிறோம், நீங்கள் BYD வாங்குங்க அப்படின்ட்டுன்னு. வாங்குங்க வாங்குங்கன்னு சொல்கிறீங்க, டெஸ்ட் டிரைவ் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, எங்கள் ஊர் பக்கம் வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு சந்தோஷமான செய்தி. ஆகஸ்ட் 19 சொல்கிறதுக்கு நாங்கள் ரெடி.
1: எனவே இன்றைய தினம் காத்தாங்குடி BOC-க்கு முன்பாகவும் அதே நேரத்தில் மட்டக்களப்பு சம்பத் பேங்குக்கு முன்னாகவும் வருகிறது BYD. எனவே நீங்கள் வந்து நேரடியாக பார்க்கலாம். அதே நேரத்தில் நாளைய தினம் டெஸ்ட் டிரைவ் செய்வதற்கான வாய்ப்பையும் உங்களுக்கு தர போறாங்க. இதை தவிர நீங்க மட்டக்களப்பு காட்சி அறைக்கும் சென்று பார்க்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு தருகிறது BYD. இன்றைய தினமே கட்டாயமா போங்க.
3: முட்டையோட என்ன செய்யற? பொலிவில்லாத வறண்ட முடிக்கு புரதம் நல்லது. தாராளமா முட்டை புரதம் இருக்கிற சிக் ஷாம்பு பத்தி தெரியாதா? முட்டை புரதம் நிறைந்த சிக் ஷாம்பு முடிக்கு போஷாக் அளித்து மிருதுவானதாகவும் பளபளப்பானதாகவும் மாற்றும். முட்டை புரதம் நிறைந்த சிக் ஷாம்பு இன்றே ட்ரை பண்ணுங்க.
4: ஒரு என்ஜினியராக பணத்தை விட தரமே என் பொறுப்பு. நவீன தொழில்நுட்பத்துடன் கலப்படம் இல்லாத 100% தூய இரும்பினால் நம் நாட்டில் தயாரிக்கப்படும் மெல்வா RB500 தரத்திலான மெல்வா QST ரீபார்ஸை நான் நம்பிக்கையுடன் பரிந்துரைக்கிறேன். மெல்வா, இலங்கையின் முதல் தர வலிமை, நம் பெருமை.
5: எதிர்பார்ப்பதை விட வேகமாகவும் அக்கறையுடனும் கேட்பதை விட அதிகமாகவும் உதவுவது உண்மையிலேயே மனதுக்கு மிகுந்த நிம்மதியாக உள்ளது. LB தங்கக்கடன் வாடிக்கையாளர்.

0: அந்த ஃபிலிம் ரோல இழுத்து போடணும் இல்லையா, அத போடுறதுக்கு ஒருத்தர் இருப்பாரு வீட்டுல, அவர் மட்டும்தான் அதை போட முடியும். அப்படி எல்லாம் இருக்கு நிறைய விஷயங்கள்.
1: இப்படி எல்லாம் இருக்கும் போது இந்த போட்டோகிராபி டேல இன்னைக்கு பொக்கிஷ புதன் அப்படிங்கறதால உங்ககிட்ட நாங்க கேட்கக்கூடியது, இன்ன வரைக்கும் எத்தனை போட்டோஸ் நம்ம டிலீட் பண்ணாலும் கூட சில போட்டோஸ் மட்டும் டிலீட் பண்றதுக்கு நமக்கு மனசே வராது. அந்த போட்டோ டிலீட் ஆயிடுச்சுன்னா தாங்கவே தாங்காது. அப்படி நீங்க பொக்கிஷமா வச்சிருக்க கூடிய போட்டோ எது, அது இன்னும் ஃப்ரேமா வச்சிருக்கீங்களா, இல்லன்னா உங்களுடைய ஆல்பத்துல இருக்கா, போன்ல இருக்கா,
0: எப்படி இருக்கு அப்படின்றதையும் சொல்லுங்க. அதே நேரத்துல இதனாலே அது பொக்கிஷம் உங்களுக்கு அப்படின்றதையும் நீங்க சொல்லலாம். எனவே அழைக்கலாம் 2-8-3-8-5-4 சைஃபருக்கு.
1: வாட்ஸ்அப்பின் ஊடாக இணைந்து கொள்ள 0-7-0-0-7-2-8-3-8-5-4 சைஃபர். என்ன கிச்சு கிச்சி ஆகுது வாய்ஸ்.
2: ஸ்டார் சாங் சக்தி எஃப்எம் ஸ்டார் சாங் பலம் சக்தி நிறைந்த டெஸ்ட் வழங்கும் அரை மரத்தான் ஓட்டம் August 23 காலை 6 மணிக்கு யாழ்ப்பாடம் துறைய பாரங்கத்தில் இன்றே பதிவு செய்யுங்கள்.

தேர்ந்தெடுக்க பல்வேறு பேக்கேஜ்கள். இன்றைய SLT மொபைல் ஃபைபருடன் முழு வீட்டையும்

0: இன்றைய தினம் நாங்க பேசுறோம் உங்களினுடைய போட்டோ கேலரியில, இல்லைன்னு சொன்னா ஆல்பத்துல, நீங்க பொக்கிஷமா வச்சிருக்கக்கூடிய ஒரு போட்டோ யாருடையது, என்ன காரணம் அப்படின்றது எங்களுக்கு சொல்லுங்க.
1: நாவலப்பிட்டி வசந்தகுமார் for the first time வெளிநாட்டு பயணமா இந்தோனேஷியா போனாரா. அங்க போனப்போ எடுத்த போட்டோவை இன்னும் பொக்கிஷமா வச்சிருக்காராம்.
0: வெரி குட். மன்சூர் நாவலப்பிட்டியில இருந்து சொல்றாரு, தன்னால அழிக்க முடியாத மறக்க முடியாத ஒரு போட்டோ அப்படின்னு சொன்னா என்னுடைய எக்ஸினுடைய போட்டோ.
1: கொழும்பு திலகனா அப்படிதான், 10 வருஷமா முன்னாள் காதலியோட போட்டோ வச்சிருந்திருக்காங்க. அதுவும் பர்ஸ்ல மறைச்சு வச்சிருக்காங்களா. ஒரு நாள் அவங்க மேல இருக்கக்கூடிய கோபத்துல அந்த போட்டோவை கிழிச்சு வீசிட்டாங்களாம். அதுக்கு பிறகு ஒவ்வொரு துண்டு துண்டா தேடி கண்டுபிடிச்சு அப்படியே ஒட்டி வச்சிருக்காராம். என் கூட அவங்க பேசல, ஆனா இருந்தாலும் 10 வருஷமா போட்டோ வச்சிருக்கேன், எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வச்சிருக்காங்களாம். முன்னாள் காதலியோட போட்டோ தான் வச்சிருக்காரு.
0: என்னடா இது, எல்லாரும் முன்னாள் காதலின்றீங்க.
1: முன்னாள் காதலி போட்டோன்னு சொல்லக்கூடாது, அது இதுல இருந்து தடை பண்றோம். என்ன அதை விட்டுட்டு போயிட்டாங்களே, அப்புறம் என்ன போட்டோ வச்சுட்டு என்ன பண்ண
0: போறீங்க? அடுத்த விஷயத்துக்கு
1: அதுதான் பிரியாணி பச்சை குடுத்துனா மட்டும் போதாது, பிரியாணி பேர்ல பொண்டாட்டி அமையணும், கிடைக்கலையா பிரியாணி அப்படின்னு மாத்திட்டு போயிட்டே இருக்கணும்.
0: அது சரி. சரி, ஓகே. இன்னைக்கு நாங்க பேசுற விஷயங்கள்ல இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. இப்போ இன்னொரு விஷயத்த கட்டாயமா சொல்லி ஆகணும்.
1: அதாவது இலங்கை பொறுத்த வரைக்கும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களை சேர்ந்த விசேட கல்வி தேவை இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மாசம் மாசம் 5000 ரூபாய் கொடுக்கறதுக்கான அமைச்சரவை அங்கீகாரம் இப்போ வழங்கப்பட்டிருக்கு.
0: இப்போ நாடளாவிய ரீதியில வந்து இதுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கிறது. குறைந்த வருமானம் இருக்கக்கூடிய குடும்பங்கள் கிட்டத்தட்ட 5530 தேவைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதுல வந்து இனம் காணப்பட்டிருக்கிறதாம்.
1: சோ இப்படி இனம் காணப்பட்ட விசேட தேவையுடைய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் மாசம் மாசம் 5000 ரூபாய் காசு கொடுக்க போறாங்க. இந்த கொடுப்பனவு உங்களுக்கு வேணுமாக இருந்தா நீங்க உங்களுடைய ஸ்கூல் பிரின்சிபல் இல்லைன்னா ஜோனல்ல போயிட்டு நீங்க பேசுனீங்கன்னா என்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் அனுப்பணும் அப்படிங்கறது சொல்லுவாங்க. இதை தாண்டி ஜிஎஸ் கிட்டே நீங்க போய் பேசுனீங்கன்னு சொன்னா சரியான ஆதாரங்கள் கொடுக்கும் போது இந்த கொடுப்பனவு நீங்க பெற்றுக் கொடுத்ததுக்கான வாய்ப்பு வரும்.
2: Digital request. முட்டை புரதம் நிறைந்த சிக் ஷாம்பு முடிக்கு போஷாக் அளித்து மிருதுவானதாகவும் பளபளப்பானதாகவும் மாற்றும். முட்டை புரதம் நிறைந்த சிக் ஷாம்பு இன்றே ட்ரை பண்ணுங்க.
0: மகா பிரபு திரைப்படத்துக்காக வருகிறது பாடல் தேவாவின் செயல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுனந்தா.
1: இன்னைக்கு ஒரு மகா பிரபு தன்னுடைய பர்த்டே செலிப்ரேட் பண்றாரு. முருங்கனை சேர்ந்த சதுர்ஷிகன் தங்கை டினோஷினி டால்ஷினி எல்லா உறவுகளுமே வாழ்த்து சொல்லி பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க.